காணு இந்திர ஜசி சிம்ரத் சாஸ்திர பேதிச்சாரு காட்ட தர்ச சமசி போத்தி பண்டத் கீத கவத் கவதே பீ ஜசி ஜதி சதி சன்யாசியா